வாங்கனாயோ நாகோ செல்லும் பாலோ ஒருத்தா ஒருத்தா காஸ் பிசிக்கு பலவல் லுப்தர் ஜேஸ் ஓஷம் குரவன் தூஷம் பல்பித்து தகு தூய லியாங் வாங்கனாயோ பக்தானம் பாலோ Тэрота жилжила ставши бишиг үргэсэн манай горын мөнгөлөө танга олсин жасаг төрдөн альбиг хийсэн тарамж үгэ болоод өрсана тогтжо таны